0: ராஜாவு பரஞ்சு தர்மிஷ்டன் முனி ராஜாவினால் சபிக்கப்பட்டதெந்தின.
1: நடுவகத்தை அயலின் மேல் வெள்ளத்துணி ஞாத்திடும், பஞ்சி கொண்டு மீசையும் தாடியும் வைக்கும். நிழல் நாடகம், அம்மையான என்னும் காட்சிக்காரி. எனிக்கந்த 5 வயசா. இத்தையும் கூடி வலுதாயப்போ காலும் துவையலில் வெள்ளரிப்பந்தலிலேக்கு அரங்கு மாற்றி. விஷமமான ஒரு சுப்பிரபாதத்தில் அபிநயத்தோடு விட பரையணும்னொக்கே பண்ணால் எனக்கது சாதிக்கல.
2: இத்தையும் காலம் அபினயிச்சு ஏட்டன் எந்த நேடி?
1: ஒன்றும் நேடில. நீங்களோட காட்சிப்பாடு எந்த மனசின் சந்திருப்தியான எனிக்கு வலுது. நேட்டோ அது தான்.
2: பாவியை பற்றி ஒன்றும் ஆலோசிக்கண்டோ? ഞാൻ മുരളിയേട്ടനോട് പറയാം, എന്തെങ്കിലും ബിസിനസ് തുടങ്ങാനുള്ള
1: സഹായം അല്ലേ? എനിക്ക് സൗകര്യമില്ല. ഒരു നാടക നടന്റെ ഭാര്യയായിട്ടാണ് നീ വീട്ടിലേക്ക് വന്നത്. കൂടുതലൊന്നും ആഗ്രഹിക്കണ്ട, എന്നിൽ നിന്ന് പ്രതീക്ഷിക്കുകയും വേണ്ട.